அடுத்த சந்தேசம் இங்கேயான இசைத்தென்றலுக்கு வணக்கம். நான் ராமச்சந்திரன், தெய்வகுலத்திலிருந்து. என் வீணாவுக்காக ஜீன்ஸ் படத்திலிருந்து எனக்கே எனக்கா ஏரமான மியூசிக்கில் வெளிவந்த பாடல், எங்களுக்காகவும் இசைத்தென்றல் கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவர்களுக்காகவும் உங்களோட பாடல் இதோ வருகிறேன். பாடியவர்கள்

0: அன்பான இசை நெஞ்சங்களே, நம்ம இசை தென்றல் வாட்ஸ்அப் சந்தேச திரைப்பட பாடல் பரிபாடி இன்னதே நிறைவடைகிறது. உங்கள் அன்பின் வரிகளும் மனங்கவர்ந்த பாடல்களும் இந்த நேரத்தை மிகவும் மகிழ்ச்சியாக மாற்றியது. சந்தேசங்கள் அனுப்பி இன்றைய ப்ரோக்ராமினை சிறப்பாக்கிய எல்லா ரசிகர்களுக்கும் நம்ம இசை தென்றலின் மனமார்ந்த நன்றிகள். இதுபோல் ஒரு சுகமான இசை பயணத்தில் மீண்டும் சந்திப்போம். ஸ்டே டியூன்ட், ஸ்டே ஹாப்பி. வணக்கம்.
1: இசை தென்றல், உங்கள் மனதை தொடும் பாடல்கள்.